தனியாக நின்றேன் அக்காலத்தில் நீங்காத துணையாக நீ வந்ததும் சுந்தரி ஆயிற்று நிகராக.

ஏய்யோயோ பாடம் சொல்லிக் கொடுத்தாய், மெல்ல படித்தேன் ஞானம் கூடலாச்சு, உலகில் நானும்

0: bombs to be produced, the dramatists must devise the new way. Logging at the game. Shut up!
1: இப்படி செஞ்சா மேட்ட தலையிழ போகும்.
2: ஐயோ அடிக்காத டீச்சர். நோ நோ உன் சொல்ல என்றும் மீறிட மாட்டேன். டீசன்ட் மாணவன்.
1: ஓகே வாட் இஸ் தி சாப்டர்?
2: கிராமர்.
1: கிவ் மீ எ சென்டென்ஸ்.
2: ஐ லவ் யூ ஆன்.